0: அதால் கொண்டுடுவேன் மறைக்கு. ஆனால் இந்த என் ஒழுங்கா ஓய்வுரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் ஜெச்சா மறக்க பரவாயில்ல.
1: NATO Quake.